0: mbokk ci Sénégal rawatina mbokk yi Touba yeen yi nga xamné da ngeen yittéw lépp lu jëm ci xétu ndjanaw mo xam ay ganar la ay kay popin nat ak lépp lu tiajo mo xam loy jëfëndiko la wala li nga yar dawal gaaw nga séti wa ployé 18 safar lépp lo xamné ni aji wona ci xétu ndjanaw amna fa muy ginar ay kay copine nat wala sax ba ci ay ñanu kay lépp dina jappandé ci sen ployé 18 safar mi ngi fofu ci Touba daru manan ci ginnaw ancien banque islamique bi disponible 24h sur 24 gérant ba di Serigne Dame Seck bepp événement bu gene am ta soxla ay ganar ay copine ay nat kay wala sax ba ci ñanu kay ployé 18 safar jappandina 24h sur 24 mi ngi ci Touba daru manan ci ginnaw banque islamique bi ngeen mëna jokk ak ñom ci numéro téléphone yi 77 664 0956 wala ci 76 ','////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////
1: képp kuy talibi Serigne Touba fo mënti nekk ci biir réew mi ak bitim réew ginnaaw bi Touba ci kanam joté ndigal ci Cheikh Mohamadou Muntaha Mbacké yalla na fi yagg lool ta and ko guer jëm ci liggéey bu mag bi ci daara ju mag yi di complexe Cheikh Amadou Khadim université bu Touba di liggéeyu assainissement bi défar yoni taral ko défar canal bu mag bi tollu ci 4700 mètres ngir yobbu ndoxum taw mi fi mu wara dem liggéey bi nak xayma nañ ko ci 7 milliards mbokk yi juroom ben million ngi nit ak genn wal ñoy nekk Touba ci magal gi bo ci dolé ñi magal ci wut xamné mouride yi luñ songu daan ko Touba ci kanam di sakku ci kuko man mu jaayante joxe 7000 francs buñu dajalé million yi 7000 francs kon 7 milliards yi day dal di mat ci lu gaaw te yomb kuko man joxe walel say wayjur ak say mbokk lepp xew rek lay doon bu ande ak wër wu nekk ñaari témèr yu sax Touba ci kanam dina def ci Touba lu yem aduna kon ay ca mourid liggey bangok bum lal souf budé maxit wala wave da ngay dugg fi ñi fayé facture gis fa Touba ci kanam nga duggal sa jaayante wala 78 544 33 33 78 544 33 33 wala application Touba ci kanam wala nga dag reçu ci ñi koy jaay jërëjëf fi borom Touba
2: liggey du bum lal souf lañ ko yëkëti loolu ñu yëkëti bum lal souf إعلام كلمة الله العليا لو دوم موي ليغي